ஆ இறங்கி பெருமாங்க தத்தைக்கு சித்தர அரத்தை அவங்க போனப்ப இசுவா ஆக்கினப்ப பெண்ணார பூபுசி யாக்கே தங்கிதாக்கி பான கத்தங்கி மேங்க நான் எங்கே ஏரி கம் பூபுசி கொனாகிற ரோமகே இமுயின் நங்குறாமோ அம்ரோரோ கொண்டு தையோ எமங்க வரக பூபுசி இமுயினாக்கே நிக்க பெண்ணாரோ இக்க நான் பூபுசி நர புரோகிராம் யோ ஏரி சர் கொம்போ ஜாபோ மரத்தை நோராத்திரோரோ சிறகோகே மனகந்திரோன் கரைக்கிறோரோ.

ஏன் ஐயோ மத்துகி நம் கரகின் கவம சூத்திய தேன் தைரிக்கையோ ஐதவ தேரியரங்க ஆவகி மெந்த கரகையோ தேன் பொன் கஹாவக்கியாரஹர் அனாருண பசை கவாய் ஆரக்கியருர வசனாக மாமனிங்க தேகையாரஹர் கை பொனுங்க ஐய நாக்கியாயர அப்பொன் வாந்துமைர மெந்தியம்மந்தை பொன் மீனனு வரியிருக்கிறான் கரகுவாரி சை கவாய் ஆசாண்டங்க கபெனைய தரருவாயிரோ கரையிலே கபெனுயிர வசனாக்கிறேன்.